கூலிங் ஏர்த்துபடி மடக்கிடு ஆடக்கூடிய மறந்து முட்டு உழைச்சா மறந்து.

0: தாத்தாத்தாம் நிகிதிகி தை கொலிங்க இருந்தபடி படக்கிட்டு அடக்குடைய மறந்து முட்டு உழைச்ச மறந்து தா குட்டடிக்கு வச்சு நீ
1: ஆச்சாரியனும் தூணா செய்தி.